தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள் தின்ன தங்களது விதோதர்கள்.

உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

0: Ashreya FM 90 நாடினுப்பும் நாட்டார்க்குப்பும்
1: Time check.
2: ആശ്രയ FM ക്ലോക്കിൽ ഇപ്പോൾ സമയം 4 മണി. The time is 4 o'clock.
1: നേരം

0: விஷால் ஆப்டிகல்ஸ். மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா.
1: 40 வருஷத்தை விஸ்வஸ்த பாரம்பரியமாய் நியூ பத்மா டெக்ஸ்டைல்ஸ், லேடிஸ் வேர், கிட்ஸ் வேர், மென்ஸ் வேர், வெட்டிங் வேர்ஸ் தொடங்கி அத்தியுக்ரன் கலெக்ஷன்ஸ் ஒன் சேகரம். நியூ பத்மா டெக்ஸ்டைல்ஸ், ஆப்போசிட் டு கே எம் கே ஹாஸ்பிட்டல், குன்னிக்கோட்.

0: போலீஸ்ல எந்த பேரு பரையா இருந்தா?
1: நீ அன்னைக்கு பண்ணது பெரிய தப்பு, ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கே செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும்.

0: ஸ்ரேயா எஃப்எம் 90 நாடினுப்பும் நாடார்க்கும்.
1: பாண்டன் நாயுடைய பல்லினு சௌரியம் பண்டே போல வலிக்குன்னில்ல. பண்டிவன் ஒரு கடியால் ஒரு புலியே கண்டிச்சது ஞான் கண்டறியுன்னேன். பண்டிவன் ஒரு கடியால்